0: ஹாய் நமஸ்கார, யா நிக்கல் அர்ஜுன் காபி கார்டு.
1: நமஸ்கார, யா நிக்கல் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்துள்ள
2: யானு லயன் கிஷோர் டிஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார, யா நிக்கல் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்டு.
4: நமஸ்கார, யா நிக்கல் தத்தின குசல்தர சின்ன விண்டி படேல் நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

0: கைப்பற்றி கண்ட நீயே ஆரே வீரத்தா, என்ன கைப்பற்றி கண்ட நீயே ஆரே
1: வீரத்தா.
2: ನೀವು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ. ಇದು ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ್ 107.8 FM. ಬಣ್ಣ ಬಣ್ಣದ ಬದುಕು.

0: யாரை அரச அரசனும் வசமழ்த்தது தாரமார்ந்த பட்டு ஏறுவேன் முத்த அரசு தனக்கேத்தி
1: அந்த
0: ஆயிரம் வக்தி ஏறு
1: கேஷினி
0: கேஷினி நம்ம மாத்திர ஒட்டுக்கு பரவ சரவ சாதக
1: அந்த
0: அலனா ரூபக்கு வரலாத்த தெளித்துண்ட மல்லிகை நரித்துண்ட நவிலிகை வெயிட்டு பரப்புண்டு கறி மறித்தலைக்கா ஆளு எங்கு மதுமே ஆடு என்ன உடல்தான் மனசுன்னு அழகு தெரிப்பாது மத்தாவும்
1: தனகீர்த்தி ஒப்புவேன் எனக்கு
0: தனகீர்த்தி ஒப்புவேனா அவு எனக்கு தெரியாது
1: பக்கா
0: ஆய ஒப்புலக்கா யான் மல்புவே இந்த ஆ தனகீர்த்தி நான் பாவன்

கஞ்சல்தா நஞ்சுன்னேஸ்வரனா இ புண்ணிய சன்னிதிடு மாதிரில மதத்து சேருதருதாயே. இனி மூல நடுப்புனா நர்த்தன சேவன தோடு பண்புன அங்கடு ஏறு தன்ன கஷ்டனு தேவனட அரைக்க வல்த்தொன்னு நர்த்தன சேவன தன்னக்கலேக போடாது மல்புவேரா அத்து தானே நர்த்தன சேவன கொல்பேரா அக்கல கஷ்டமாயிடு பணித்த வர்சனே சுரிவுனும் பண்புனவோ முல்க க்ஷேத்ரத நம்பிக்கை அஞ்சனே இனி புண்ணிய சன்னிதிடு நர்த்தன சேவை நடப்பெருண்டு அவுல நம்ம அரசு மகே தனகீர்த்தன தங்கடி அயினா கேஷினி நர்த்தனடு புதர் புகர்த்தனு படையினஞ்சின கேஷினி பலமக ஏறகோ கோடாது நர்த்தன சேவைனு மல்புனஞ்சின நின்னஞ்சினகுலு இத்தினே தாவரனி ஈ பூமிடு காலகு தக்க வர்ச வர்சக்கு தக்க விழு அஞ்சாதே பதனுள்ள நன்ன பொத்து கலைப்புன சரியத்து ஆ நடராஜன தும்முடு நின்ன பலகத ஒருட்டு மல்புனஞ்சின நர்த்தன சேவைனு சந்தாவு மகா சந்தாவு.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

மாத்திரல ஒன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணானது ஏரைகளை கொட்டி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.